சஜ்ஜம் சகஜம் சகனம் சகதம் தத்து தங்கிரு தக்கிரு தத்தஜம் சகஜம் சகனம் சகதம் தத்து தங்கிரு தக்கிரு தத்தி சதல தஜ்ஜனு சஜனு தத்தினி சதினி தஜ்ஜனு சரித தனத ஜனுத திமித்த தங்கிரு தம்